ஏ பியாரி சுன சாவதானமனாலே ஸ்ரீராமஜி கதா எஸ்தோ புண்ணி பவித்ர சல்ஃபல் ஆனந்த மன்சுமதா துர்வாசா முனி கர்ச்சு தர்சன வனி ஸ்ரீராம கோகை தின அப்னா சாதி அஜார சிச்சே சங்காலே சொத்தை கயே மன்மனா தேகுன் பௌரனு ராம கோ ஜகதலே ஜானுனி நாராயணா